0: அறிவு கேட்டவருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறோம் பார். அப்படியே இப்படி வா. பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன்.

0: இன்னைக்காச்சும் இந்த ட்ரெஸ்ஸை போட விட்டாங்க. என்ன வெயில் தான், குடிங்களாச்சு போடலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல்
1: இருக்கேன். சுப்பாய் கண்ணாடி பழவழங்கு அம்மா இவ்வளவு நாள போடாம இருக்கீங்க, அவன் ஊருக்கு போயிட்டான்னு எடுத்து
0: போட்டிருக்க. கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா நீ, என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா போய்யா, என்னையா பாக்குற போயாக்கிட்டு சும்மா. காசு இல்லப்பா, காசு காசு காசு இல்லைங்களா, யாத்துக்கு அடியா காசு என்ன பய.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பல் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: எனக்குதானோ இந்த வீட்டுக்கு நம்ம மர்மம் ஆக போறோம். வலது காலை எடுத்து வச்சே போலாமே.
1: எங்க சௌமியா இருக்கானோ? இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்?
0: நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா.
1: நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்குஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாதிரி தாண்டா இருப்ப.
2: உள்ளவனப்ப.
0: நமஸ்காரம் மாஸ்டர்.
2: அம்மா இத வாங்கிக்கோ.
3: ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க சாதகம் பண்ண வர்றவங்க எல்லாம் சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் நோயாளி பாக்குறதுக்கு வர மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டக்காய் முருங்கா தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸா இருக்கு.
0: அடுத்த தடவை வாங்கிட்டு வரேன்.
2: இது சம்பிரதாயம், தெரியாம கேட்டுட்டேன். நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தின் தொடங்கலாமா?
1: ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒன்னு சேர்ந்துங்க, நல்ல காம்பினேஷன்.
2: இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். டேய்
0: டேய்
1: சோ முடியல.
2: டேய் டேய்
0: டேய் டேய்
2: டிட்டி டேய்
0: டிட்டி டேய்.
2: ஐயோ,
1: இன்ன இவன் ஆடுறத பார்த்த உடனே தண்ணி எல்லாம் சூடாவுது. ஓ, இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமே வருது.
2: நீ குரு வணக்கம் பண்ணிட்டேரு, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காஃபி
0: சாப்பிட்டு
2: வரேன்.
0: என்ன
2: உப்பு கிரிக்குது
1: தெரியல குருநாதா.
0: வணக்கம் மாஸ்டர்.
4: யார் இந்த பஃபூன்? கர்நாடக சங்கீதமே வரும். நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுனா.
1: குருநாதா, என் சாரீரத்துக்கு என்ன வருமோ அத சொல்லி விடுங்க போதும்.
4: இப்ப வந்துடி வழிக்கு செல்ல குட்டி.
1: என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போறேன்.

தாம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விழியுது சத்தத்தால். அராஜகம் அழியுது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள். இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம். ஜெயிப்பது நிஜம். Takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita tak

0: குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க.
1: இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடுறா கைய, கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடானா பனாரஸ் பட்டுல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா?
0: சரப் தர்மகர்த்தா, இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா.
1: என்னது ஜூனியர் ஆத்தாவா?
0: ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையலை எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு.
1: அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா?
0: எது பிசு பிசு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது விண்டர் சீசன், ரொம்ப குளிரும், சம்மர்ல வேணா ட்ரை பண்ணு.
1: இந்த ஊர்ல ஒரு விசேஷம்
0: என்ன,
1: சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி?
0: சக்தியை சக்தி மசாலா ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது, மிளகா அப்படி கிடையாது.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைபு தானே.
1: ரைட்டு.

0: யோ, ஆ, உள்ள போய் சைக்கிள் கடைக்காரர் கூப்பிடு.
1: ஏன், எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா?
2: ஃபுல் பேண்ட் போட்டிருக்கிற.
1: என்னது இது, ஃபுல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா?
2: ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா?
1: உங்க ஊர்ல இதான் ஃபுல் பேண்டா?
2: சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு.
1: யாரா நீ?
2: என்னது, என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன்.
1: என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல இருந்த சந்திரனா இருந்த.
2: சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா?
1: கொடுக்க மாட்டேன்.
2: ஏன்,
1: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன்.
2: நீ சைக்கிளை கூட, நான் போய் கூட்டியாறேன்.
1: என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிட்டேன். போடா.
2: ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா?
1: உன் பேர் என்னப்பா?
2: காரமட ரங்கநாதன்.
1: ரங்கநாதன் பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல. போடா.
2: தரமாட்டேன்.
1: 8 ஒதுக்கிற்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமிட்டு தெரிய ஒத்த கால நோண்டிட்டு
3: வர்றேன்.
1: வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்ட?
3: ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க.
1: வயிற்று வலிக்கு மருந்தா? 2 இட்லி கெட்டு சட்னியும் வச்சு சாப்பிடு, வலி நின்று போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போனா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடடா. இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய, மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலாவது மனசுனா போறங்கடா. போடா.

என் மீது கொடுத்தாள். முக்கனையும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முன்னிரண்டு மலர் எடுத்தாள், என் மீது தொடுத்தாள்.

வளர்ந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள். காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். காலந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள். காலமகள்

சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோ, சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோ, சிறு துன்பம் போன்ற இன்பத்தில்

0: என்ன மச்சான் இது கூண்டு கூண்டா போதே?
1: பட்டிக்காட்டு கண்ட்ரி புரூட் சப்பார்ல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி ஏது? இதுல தாண்டி குடம் குடமா கொண்டு போறாங்க.
0: நம்ம ஊர் பம்பு செட் மாதிரியா?
1: நம்ம ஊர் பம்பு செட்ல தண்ணி கீழே விடுவாங்க, இங்க மேல விடுறாங்க. இந்த சப்பால என்ன தெரியலனால என்ன கேட்டு தெரிஞ்சுக்க
0: மச்சான். மச்சான் நம்ம இங்க ஒரு பாடம் புடிச்சுக்கலாம் மச்சான்.
1: இங்கயா? அது கேண்டி அலையற? நம்ம முனுசாமி தான் தோளுக்கு முன்னாலேயே தொங்க போட்டு அலையறான மிஷின. முனுசாமி இங்க வாயா.
2: நயா
1: எங்களை படம் அடியா?
2: ஆடிட்டு இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது ஒரு இடத்த நெல்லியா?
1: சரிங்க, அதுக்குள்ளே போட்டு இருந்தா
0: கோவிச்சுட்டு போறாரு.
1: கோவிச்சுட்டு போறானா முனுசாமி? முனுசாமி கோவிச்சுட்டியாம
2: என்னையா போட்டு எடுக்கும் அந்த அம்மா தோல்ல ஏன் கை போட்ட? மனுஷனுக்கு ஆத்திரம் வருதுல்ல.
1: இது நல்லா இருக்கு. என் முன்னாடி மேல கை போட்டா உனக்கே யாத்திரை வருது.
2: அப்படி எல்லாம் கை போட்டா அந்த கேமரால படம் எடுக்க முடியாதியா? ஆளை விடு,
0: இந்த பக்கம் வாங்க. ஏடன் போட்டாவு
1: ஒரு போட்டோவுக்காக கட்டின புடிச்சு ஓரம் கட்டுறியா?
0: அட தள்ளி நின்னா போட்டாலும் உழுகுமாமா.
1: அப்படியா? முடிச்சாமி இப்ப
2: கொஞ்சம் தள்ளிக்க.
1: இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
1: முடிச்சாமி. இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
1: என் டிக்கெட் கொடுத்துரு, நான் ஊருக்கே போயிடுறேன்.

0: தியேட்டர்ல கூட்டம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. கொஞ்சம் கூட்டம் குறைச்சாலும் இடிச்சுட்டு ஷாப்பிங் ஆம்பிளஸ்
1: கட்டிடுறாங்க. நோ பார்க்கிங் ஏரியா, வண்டி எடு.
0: தெரியுது வாத்தியார, முத சவாரி மீட்டர் 45 ரூபா காட்டுச்சு, 100 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் பார்ட்டி போய் அது ஃப்ரெண்ட் அனுப்புறேன்னு சொல்லிச்சு, வந்த உடனே எடுத்துறேன்
2: வண்டியை. பெர்மிட் இருக்கா?
0: பெர்மிட் இல்ல.
2: போனது யாரு?
0: பஜாஜ்.
2: எல்லாம் முதல்ல சொல்லக்கூடாது ஐயா.
0: அதானே நீ கேக்குற?
2: சரி ஐயா, வந்த தீபாவளிக்கு பாத்து போட்டு
0: யாரு? பஜாஜ் ஐயாவியா?
2: ஆமா,
0: அவர் கவாசாக்கி ஐயாவோட வெளியூர் போயிருக்காரு, வந்த உடனே வாங்கி தந்துறேன்.
2: மறக்காம சொல்றியா?
0: சரி. அடடா, பஜாஜ்ங்கிறது ஆட்டோ கம்பெனி பேரியா? அத போய் ஆட்டோ ஓனர்னு நினைக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ,
3: ஏன்
0: தியேட்டர் கேண்டீனுக்கு போறேன்?
3: யா,
0: எனக்கு ஒரு டீ சொல்ல.
3: டாடா பேமணி கஸ்மாலம் டீ கேக்குற மூஞ்சி பாரு, உட்டனா அவள்தான்.
0: ஆஹா, மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மங்காத்தாவா? வாடா, பைக் டைசா.
2: டேய் மச்சான், நீ ஏன் கிடாங்க? படம் பாக்குவா?
0: என்ன திருட்டு விசிடி அங்க ஓட்டுறாங்க?
2: ஏய்
0: தொழில்ரா, சவாரி ஏத்திட்டு வந்தடா, பேஜாரா போச்சுடா. நீ ஒன்னு பண்றியா, பார்ட்டி வந்து 45 ரூபா குடிச்சுனா அதை வாங்கி வச்சுக்கோ, எனக்கு டேங்க் ஃபுல் ஆகி போச்சு, ஃபாரின் போயிட்டு வந்துடுறேன்.
2: ஃபாரினா?
0: யூரின்ரா. இதுடா முத சவாரியே சவுகிராக்கியா வருதேடா.

0: அம்மா வாங்க வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கேடா.
1: நல்லா இருக்கேன்.
0: அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது?
1: சுவாமி பேருக்கே பண்ணு.
0: நான் சொன்னேன் போங்க, முதல்ல உங்க பேருக்கு அப்புறம் சாமி பேருக்கு பண்ணுவோம். வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை போல உள்ள பெரியவாடெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா, அர்ச்சனை யாரு பேருக்கு?
2: கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு.
0: ஆஹா, வேஷ பண்ணிவிடுறேன்.
2: இதை வாங்க, அத வாங்க, ஆடாம போ.
3: பெரிய மல்டிமில்லியனர் மம்மி.
4: நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா? அந்த ஆளு பரம்பரை பணக்காரன், உலகத்திலேயே முதல் பணக்கார புரூனே சுல்தான். இந்த ஆள் ரெண்டாவதோ மூணாவதோ அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு 500
1: ரூபாய் வண்டி எடுங்க.
4: அட போயாச்சு. ஸ்டாப் எல்லா ரிட்டர்ன். குண்டா குடே குடே குடே குடே.
2: ஐயா ஐயா நாய் பிடிக்க 30 ரூபாய் கொடுத்தீங்க.
4: கார்ப்பரேஷன்லயே 30 ரூபாய் தர்றாங்கடா நாயே.
2: ஏய்
4: குடே குடே குடே.

சூட்டுக்கண்ணா அந்த சூட்டுக்கண்ணா வந்தரு சூட்டுக்கண்ணா இப்போது

0: கேட்டு கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

முடிச்சிடலாமா?

தளிர்மேனி

வந்தது ராமா என்று சேரும் துன்பங்கள் வருகையிலே திருப்பி போடுங்கள் வாழ்க்கையிலே நாட்டில்

0: அம்மாடியோ தனநனான தனநனான தான ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சவாஷ்
0: கவிதை.

0: பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்?
1: பாத்தியா, தேங்காய் பூத்தாலே நீ திமுற.
2: அங்கிள், எப்ப அங்கிள் கல்யாண சாப்பாடு போட போறீங்க?
0: 2 வருஷம் போட்டா கல்யாண சாப்பாடு போடுற.
3: அங்கிள், கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. 2 வருஷம் கழிச்சு கல்யாண சோறு போட முடியாது. உங்க 2 பேரும் காரியம் பண்ணிட்டு காக்காக்கு தான் சோறு போட முடியும். அதனால இன்னைக்கே போறோம், அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறோம், கல்யாணம் பேசி முடிக்கிறோம்.
0: செல்லத்துக்கு வைக்கத்தை பாத்தியா?
3: அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த கட்டுற மாதிரி பாருப்பானா? ஐயோ, என்ன ஒரு வெக்கம். ஐயோ,
2: டபுள் டக்கர் நாரா என்ன ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 2 பொண்ணு கட்டினா அண்ணன் தம்பிக்கு தான் கட்டி கொடுப்பேன். அடம் பிடிக்கிறான்
3: அங்கிள். பெரிய பொண்ணு அண்ணனுக்கும் சின்ன பொண்ணு நம்ம பவருக்கும் பேசி முடிச்சுட்டா உங்க ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்.
0: அப்படியா சொல்ற?
3: ஆமா அங்கிள், ஒன்னு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. குழால தண்ணி வரும்போது குடத்தை வைக்கிறது தான் புத்திசாலி தானோ? குடத்தை வச்சிருங்க சொல்லிட்டேன்.
0: ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுறேன், ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன? சொல்லடா டாடி கிட்ட.
4: உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேப்பா.
0: அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி, நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். பெரிய பொண்ணு பெரியவனுக்கு,
3: சூப்பர்.
0: சின்ன பொண்ணு சின்னவனுக்கு. பேச்சு முடிச்சிடலாமா?
5: ஃபேண்டாஸ்டிக், சபாஸ்.
0: வாடா செல்லமே, நான் பெத்த சிங்கமே, வாடா.
5: மாவுலஸ், சபாஸ்.
3: ஏய் சபாஸ், படிக்கட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது, நார்மலா நடந்து வா.
5: என்ன பண்ணுவீங்க?
0: மானபங்கப்படுத்திருவேன்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது? உங்களை எனக்கு தெரியும். டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான்
1: மிஸ், அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னேன் மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ்.
0: குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்க கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படிதான் வந்துருவீங்களா?
1: ஹலோ,
0: சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினைச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. ஆ, என் ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா, அப்பா ஈபில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா.
2: என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க.
0: ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கா? அதாகப்பட்ட எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது. ஐ மீன் மேரேஜ் பண்ணி.
2: ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும்.
0: ஹஸ்பண்டா? மெட்டீரியா தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான்
2: உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலைங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை.
0: கிண்டல் பண்ணாதீங்க.
2: நான் கிண்டல் பண்ணுறேன்னா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம்னு வம்பு எடுத்துட்டு என்ன
0: விளையாடுறீங்களா? ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க.
2: ஓ அப்படியா? சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்?
0: பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? ப்ளீஸ்,
2: தேங்க்ஸ்.
0: இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா?
2: நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே.

0: அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஏங்க உங்ககிட்ட பேச்சு பார்க்கல, ஏன் ஏரியா கூட்டி நட்டுங்க, உட்காருங்க, உங்க ஏரியாவில் ட்ராப் பண்றேன். நீங்க தானே ரூ சொன்னீங்க?
1: ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து ஒரு மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது, ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு, உங்க அம்மா கிட்ட போட்டு குடுக்கறேன்.
0: நினைச்சேன். நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க.
2: ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க.
0: நிஜமா ஆண்டி?

0: பொண்ணு வர
1: சொல்லுங்க.
2: பெத்தவங்க நாங்க இருக்கும் உட்காருங்க. மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னலு.
1: மச்சான் பொண்ணு நீங்க பாத்தீங்களா?
0: நீ பாத்தியா?
1: இல்லையே மச்சா, இல்லையே.
0: மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா?
2: அப்படியா? மா மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னலு.
1: மாயண்ணே வந்திருக்காக,
2: மாப்பிள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக.
1: இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ண வர சொல்லியா?
2: மாமா மின்னல்.
3: காபி?
0: எனக்கு காபி குடிக்கிற பழக்கமா? எடுத்துக்கிற. அமைதி அமைதி,
3: எடுத்துக்கோங்க.
1: தேங்க்ஸ்.
3: வெல்கம். சுற்ற போகுது.

0: அவன்தான்
1: சார்ஜ் போட்டா வாஜா.

0: காந்தி எடுக்காதான் மழையா.
1: எனக்கு சிவமயமே இறைவா.
2: இறைவா
1: என்னது?
2: பத்து ரூபா
1: அச்சனையா இருந்தா தட்டுல போடு, காணிக்கா இருந்தா உண்டியல போடு, என்கிட்டயே குடுக்குறேன்.
2: அம்மா டிப்ஸா வச்சுக்க.
1: நீ எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா?
2: ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
1: என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? எனக்கு ஒன்னும் புரியலடா.
2: புரிய வைக்கிறேன். என் லவ்வரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்குதான் அவளை கிளாஸ் முடியுது.
1: ஓ,
2: நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்லைன்னு நடிச்சுக்கிட்டு அவ வரமாட்டான். நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில இருக்க நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால
1: உட்காந்துக்கிட்டு
2: ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்ல வந்தேன். இப்ப 3 மணி, நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க, குடிங்க. பார்த்து
1: உன் பேர் என்ன?
2: ரங்கமணி.
1: அவா பேரு?
2: தங்கமணி.
1: ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதரா, இந்த பிச்சமணி தான் அடிப்பான். ஏண்டா, ஏற்கனவே புலப்ப மாத்திட்டானவளேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நீ இந்த புலப்பை மாத்துறியா? அவவே இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு.
2: தெய்வீக காதலியா?
1: எது தெய்வீக காதல்? இதா
2: பாத்துக்கிறேன்.
1: நான் கற்பூரத்தை குளிச்சுட்டு 4 பூரா கோயில உட்காந்து லவ் பண்ண, அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு பண்ண இந்த பிச்சு.

0: வாசல் யார் கோலம் போட்டது? யார் கோலம் போட்டதுன்னு
1: கேக்குறானே சார்.
0: வாங்க
1: வீட்டோடு
2: என்ன
1: சார், நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க?
2: கிண்டல் பண்ணாம நெத்தில இருக்கு தேடாம்பட்ட சிக்னல் மாதிரி இத்தனை போட்டு
1: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை
2: அதுக்காண்டி இப்படியா? ஒரு பெண் போலீஸ்ங்கிறவ, ஒரு கிரண்பேடி ஐபிஎஸ், ஒரு திலகவதி ஐபிஎஸ், ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி அப்படி அப்படி கிரிப்பா இருக்கவனா? இப்படி கேபி சுந்தரா மாலம் இருந்தா யாருக்கும் போவரா திட்ட மாட்டாங்க.
1: நான் என்ன சார் தப்பு பண்ண? நீங்க அவர மாதிரி பேசுறீங்க.
2: என்ன குத்து தோஞ்சறாத
0: முதற
2: சார்,
0: நீ கூட வா.
2: ஓகே சார், அக்கா வா.
0: நீ வா.
1: எஸ் சார்.
2: விளக்க மர கீழே போட்டு வா. பக்கி உன்னால என்ன மாதிரி ஆபீஸ் இருக்கலாம் அசிங்கமா இருக்கு. உள்ள போய் டெட் பாடி என்ன கண்டிஷன்ல போய் பாத்து வா.
1: நான் மட்டும் தனியா போகவா?
2: டெட் பாடி லடிச்சு நீ லடிச்சு, அதனால நீ தான் போய் பாக்க போ.
1: என்ன சார், நீங்க
2: என்ன மாதிரி காக்கி சட்டை மட்டும் போட்டா பார்த்தா நெஞ்சில

0: ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி, பச்சை ஞான் ஞான் கேட்டே மாறி
1: மன்

0: எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா?
1: நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்குக்கு வரும்போது பேனை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட்டு போடுறீங்க, தலையில கலர் கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுதுல்ல? பேங்க்குக்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? கோயிலுக்கு போனா சூடம் ஏத்த தீப்பட்டி எடுத்துட்டு வரதில்ல, பஸ்ல ஏறினா சில்ட் எடுத்துட்டு வரதில்ல, பக்கத்துல இருக்கிட்ட நெய் நெய்ன்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு
0: தரேன்.
1: ஏங்க, அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க.
0: ஓ ஸ்லிப் ப்ளீஸ், தேங்க் யூ.
2: அது ஏச்சு, அவரே ஊதி ஊதிர எழுதினாரு. யூ கேன் யூஸ் திஸ், என் பேனா நல்லா எழுதும்.
0: தேங்க் யூ,
2: வெல்கம்.
1: என் பேனாங்க?
0: பேனாவா? ஓ, அது வேற ரீஃபில் தானே?
1: எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது?
0: அது தீந்து போச்சுல, தூர போட்டு.
1: தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேக்கம் தூர போட்டா என்ன அர்த்தம்?
0: ஐயோ, நான் அது முடிஞ்சு போன ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன்.
1: எங்க முடிஞ்சு போச்சா முடியலையானு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஐயோ, அது ஊதி ஊதி இன்னொரு சலான ஃபில்லப் பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்க போட்டு ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வர கேஸ்ங்கலாம் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் எங்கெங்க போட்டீங்க ரீஃபில்? எங்கன்னு போய் தேடுவேன்.
2: என்னாச்சே, எனி ப்ராப்ளம்?
0: அது பேனா மிஸ்ஸிங்.
2: பாப்பா, பேனா மிஸ்ஸிங்கா? எங்க போட்டீங்க?
1: போச்சு, வேற பாத்துறேன். என் பேனா போச்சு.
0: ஐயோ, நீங்க கத்தாதீங்க, நான் புது பேனா வாங்கி தரேன்.
1: எது புது பேனாவா? என்னங்க நீங்க, எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அதுக்காக யாரோ ரெண்டு பேர் கூட்டு வந்து இத உனக்கு அப்பா அம்மா ஏத்துக்க முடியுமா?
0: ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்?
1: சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில், எனக்கே ரீஃபில் வேணும்.
0: ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டா.
2: பாப்பா, பாப்பா, இத உன் பேனாவா?
0: Thank you.
2: It's okay. It's okay.
3: சரி டே, கிளம்பு.
2: It's okay.
0: இந்தாங்க ரீஃபில்.
1: இது இத பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணும். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம்.
0: சூப்பர் கேரக்டர் இருக்கானே.

0: பேரு ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார்.
1: ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா?
0: ஆமா சார், நம்ம பேரை சுருக்கிற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன்.
1: வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே.
0: முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் மீசிய மனுஷனுக்கு. வாவுசி, டிடிசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்து இல்லை. ஆனா அவங்க மீசியை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார்.
1: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா?
0: படிக்கிற நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார்.
1: பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல
0: இல்ல, நான் வெயிட் பண்ணி பாத்திருக்கேன்.
1: நான் சொல்றது உலக புகழ்பெற்ற புட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல.
0: உலக புகழ? மன்னிப்பு சார், கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையில்தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் சார் தப்புன்னு நீ இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார்.
1: உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா?
0: அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்க இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடிப்படைய சார்.
1: சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடிப்படையுமே.
0: எத்தனையோ இந்தியர்கள் சட்டை எல்லாம் இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்கா சார்.
1: யார் இது நாகேஷ்?
0: நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க.
1: ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு?
0: கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் ரோட சுடியில நான் இதை படிச்சிருக்கேன்.
1: இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே. வச்சிருக்கீங்களா
0: சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு பூர்வமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார்.
1: நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை, அறிவுட நம்பி, கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யூர் சீட்.
0: இல்ல சார், உலகத்துல உன்னவர பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னவர சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வு நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார்.
1: என்னுடைய துரதிருஷ்டம்

0: ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரு பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்?
1: நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா, உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன். என்னது? ஓ இதுவா? சரி சரி சரி.
2: இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுலாமா?
1: என்னையா கேள்வி கேக்குற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு.
2: அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க?
1: 7465 நூத்துக்கு.

0: அது ஒண்ணுல ஒரு 50 காசு கைத்தறி விழுந்துருச்சு, அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன்.
1: இதா பாரு,
0: யோ இது முதலே காமிச்சிருக்கலாம்ல.
1: நீயும் போவ போவன்னு பார்த்தேன், போக மாட்டேன்ற, எடுத்துக்க.
0: இன்னைக்கு நமக்கு லாபம் தான்.
1: எனக்கும் தான். பஸ் வருது, போகலாம்.
0: அது நான் போற பஸ் இல்ல.
1: அப்ப நான் போறேன். பஸ் நிறுத்தியா நிக்கிறோம்ல, மட்டுமானா
0: போ போ.
2: பஸ்ங்க?
3: ஆமாங்க, பஸ் தாங்க.
2: இங்க பஸ்ங்க?
3: ஆமாங்க.
2: ஐயோ எங்க பஸ் பஸ் சொல்றீங்க நீங்க? ஆமாங்க ஆமாங்க சொல்றீங்க.
3: ஆமாங்க, பஸ் பஸ் சொல்லாம என்னங்க சொல்லுவாங்க?
2: ஹலோ, பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னேன்.
3: நீங்க என்ன பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னீங்க? நீங்க பஸ் பஸ்றீங்க? ஆமா ஆமாண்ணா.
2: ஏ நான் பஸ் பார்த்தது இல்லையா?
3: அது யாருக்கு தெரியும்?
2: கஷ்டம். ச்சே, ஓடலியா இந்த வாட்ச் வர? மணி.
3: வேலு.
2: மணி.
3: வேலு, சக்தி வேலு.
2: ஹலோ, மணி என்னன்னு கேட்டாங்க.
3: எதுமே நீங்க முழுசா கேட்க மாட்டீங்களா? இப்படி தாங்க, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க முதல்ல வந்து டைம் கேப்பீங்க, அப்புறம் அப்படி இப்படி பேச்சு கொடுப்பீங்க. இந்த பேச்சு அப்படியே வளர்ந்து லவ்ல போய் முடியும். இத பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல, நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு.
1: தம்பி சூப்பரா சொன்னீங்க, இப்படி தான் இருக்கணும்.
3: சரிண்ணா.
4: எங்க போறோம்?
1: ரமேஷ் தியேட்டர் போறோம்.
4: ஏயா, ரமேஷ் தியேட்டர் 2 ரூபாய் குடுற? 3 ரூபாயா?
1: ஐயோ, எங்கட்ட 2 ரூபாய் தான் இருக்கு.
4: ஏயா இம்ச படுத்துற, எவ்வளவு தெரியாத உங்களுக்கு.
3: அண்ணா, நாம இப்படி தான் இருக்கணும்ன்றது அடுத்து ஒரு பாராட்டி பிரயோஜனம் இல்ல, நாம எப்படி இருக்கணும்ங்கறத முக்கியம். இந்த பஸ் எங்க போகுது, எவ்வளவு காசு, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் ஏறணும், புரிஞ்சதா? இவரே ரமேஷ் தியேட்டர் இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க.
4: சார் நல்ல ஐடியா கொடுத்தாரு, உங்களை மாதிரி டீசென்டான ஆளுங்க ஏறனா பிரச்சனையே இல்ல சார்.
3: சரி சரி விடுங்க, பரவாயில்ல.
4: சரி சரி, நீங்க எங்க போகணும்?
3: எனக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ். டிரைவர்
4: நீ தான் போல்ட. நான் சொல்லுங்க,
3: பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க.
4: பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு? ஏயா, இப்பதான் அவனுக்கு வாய்க்கிறி அட்வைஸ் பண்ண, உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா? இறங்கிய கீழே.
2: எக்ஸ்கியூஸ் மீ கண்டக்டர், அவருக்கும் சேர்த்து 2 போஸ்ட் ஆபீஸ் கொடுங்க.
3: தேங்க்ஸ். என்ன சிரிப்பு?
1: ஒண்ணு இல்ல, ஏத்த இறக்கமா பேசுனிய. நானாவது 2 ரூபாயாடு ஏறி இருக்கிறேன், நீ ஒண்ணுமே இல்லாதல்ல ஏறி இருக்கிற.
0: பெருசு கம்னு இருக்கியா? நீ 1 ரூபாய் இல்லாம அல்லாடிய, எவனாவது ஹெல்ப் பண்ணானா? எனக்கு பாரு, ஒரு அழகான பொண்ணு டிக்கெட் எடுக்குது.
4: போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் இறங்கி.
2: ஹலோ.
0: எஸ்.
2: பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் எடுத்தது பரிதாபப்பட்டு, இதே காரணமா வச்சு பின்னாடியே வந்து எதையாவது பேசி அப்படியே அது வளர்ந்து அப்புறம் அது லவ்ல போய் நின்னு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு.
3: ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிற அந்த தப்பான எண்ணத்துல நான் வரல. எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு 2 ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா நாளைக்கே 4 ரூபாய் சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன்.
2: என்னங்க
0: இப்பதான

0: டிரைவர் படத்துக்கு போனோம், 500 தான் கொடுங்க.
1: என்ன கேட்ட?
0: 500. அதுக்கு ஏன் ஆட்டோ டயர நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குறேன்?
1: நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
0: நீ உன் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாரு, அப்பதான் எவ்வளவு செலவாகுது உனக்கு தெரியும்.
1: என்னது?
0: சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கலாம், வாத்த ஸ்லிப் ஆயிடுச்சு.
1: இந்தா புடி.
0: தேங்க்யூ சித்தப்பா.
1: இந்த அட்ரஸ் நாராயணங்கிறவரை போய் கேளு, செக் தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நான் அழையணும், சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரடி தரோம்.
0: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா
2: இருக்கு.
0: வெட்டி
1: கிளி,
0: வெட்டி கிளி, உட்கார்றா.
1: நான் வெட்டி கிளி?
0: எந்த சூப்பர் குடிச்சு உட்கார்றா. இல்லடி, கையை காலை எப்படி
1: குடிச்சேன்.
3: என்ன மச்சான், உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா?
0: அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாத.
4: சித்தி,
0: என்னாச்சு?
4: உள்ள போய் உன் சித்தப்பா மண்டைய பாரு.
0: என்ன சித்தப்பு, அர்பஜன் சிங் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற?
1: எவனாவது ஒரு சித்தப்பனை கை நீட்டி அடிப்பானா?
0: முன் சீட்ல உட்காந்து இருந்தா கை நீட்டி தான் அடிப்பாங்க.
4: என்ன சாரதி, முன் சீட்டு பின் சீட்டு
1: பஸ்ல முன் சீட்ல உட்காந்துருந்த கம்பில முட்டி மண்டவிக்கு போச்சு. என்ன
4: நீங்க புல்லட்ல போனீங்க?
0: எப்படி சமாளிது பாரு நாய்.
4: இந்த வீட்டுல ஆயிரத்து கூட உரிமை எல்லாம் போச்சு. எல்லாம்
1: மகனே, ஓ சித்திய நினைச்சா தாண்டா, என் கைகாலாம் நடுங்குதுரா.
0: நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு
1: புரியாம பேசாதரா மகனே. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தங்கிருவாடா.
0: எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மைய சொல்லாம இருக்கணும்னா
1: வயசு பையன், நான் இடத்துக்கு போயிட்டு வா, செலவு இருக்கும்ல, எப்படி சமாளிச்சு?
3: நானும் வயசு பையன்.
1: நீனும் வயசு பையன் தாண்டா, நீனும் வயசு பையன் தான். நான் இடத்துக்கு செலவு இருக்கா போ.
3: நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா, இல்ல நாய்க்காலம் கிடையாது.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஏட்டையா
1: என்னடா
0: என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க?
1: நீ பப்ளிக்க டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்து குட்டுறதுக்காக நான் உன்ன உள்ள வச்சிருக்கேன்.
0: சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சுக்கீங்க, ஆனா மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துருங்க.
1: அத செலவு பண்ணிட்டேன்
2: ஏட்டையா, பிச்சைக்கார கிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க.
1: இருந்தா தர மாட்டானா, உண்மையிலே செலவு பண்ணிட்டயா, தூண்டி விடாது.
3: சரிடா, உங்க அம்மா அப்பா எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க?
0: அவங்க எப்படி பண்ண உனக்குறியா? மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துறியா?
1: என்ன செலவு பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆஸ்கன் ஒரு அதிகாரி கூட பாக்காம பேச்சு முடிய முடிச்சு பெக்கர்
0: ஏகாம்பரம்.
4: ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க?
1: அது
4: கூட்டி முடிஞ்சு நேரா வீட்டுக்கு போகாம மார்க்கெட்ல போய் மாமூல் வசூல் பண்ணி ஜெலஜாவோட ஜெல்சா பண்ணிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இனிமே உங்க ரெண்டு பேருக்கு நைட் டியூட்டி தான் நான் போட போறேன்
1: சார். நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி சார், கலங்கவே மாட்டான் சார். இந்த ஏகாம்பரம் நைட் டியூட்டி தானே சார், போடுங்க சார். ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்.
4: அதை நாங்க பாத்துக்கிறோம். ரயில்வே டிராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டன் தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்கு போங்க.
0: இன்ஸ்பெக்டரையா
4: என்னடா
0: இந்த ஏட்டையா, என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க.
4: போயும் போய் ஒரு பிச்சைக்காரன் வசூல் பண்ணி தின்னு இருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா.
1: ஐயா, நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே.
4: ஆமா,
1: நல்லா இருந்துச்சா?
4: சூப்பரா இருந்துச்சு.
1: அது அவன் பிச்சை எடுத்த காசுதான்.
4: ஏட்டா ராசக்க, போலீஸ்கார மேலயே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு விடுவேன் பிச்சு.
0: இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.
4: டியூட்டிக்கு போகையா?

வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா நேவிய பானம் யாரோ பாடிய கானம் போகு நாமிடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனி

0: பெருமாளை அசத்தலா இருக்கு. நாம ஜெயில இருந்து வந்தது தெரிஞ்சு போச்சோம். தாரத்தை பொட்டியோட மாலையும் கையுமா வரானுங்க. அண்ணன் இங்க இருக்கும்போது எங்கடா போற?
1: அண்ணன் என்ன வெண்ணா எனக்கு என்ன? பொன்ராசு தாத்தாவுடைய அப்பா சின்ராசு செத்து போயிட்டாரியா? அதுக்குதான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கான்.
0: பொன்ராசுக்கு தாத்தனுக்கு அப்பனா? ஓடுறா இங்க.
1: யோ, செத்தவனுக்கு போடுற மாலையை போய் உனக்கு போட சொல்ற? ஓரமா இல்லையா என் ஒழுக்கு? ஏடா என்னையா மாலை நீ போட்டுக்கிட்ட?
0: உனக்கு நான் போட்டேன், எனக்கு நீ போட்ட. இப்ப என்ன பண்ற? எங்க இருந்து புறப்பட்டியோ அது வரைக்கும் ஆடிக்கிட்டே போற. நீங்க கிடையாது, நீ மட்டும் ஆடுற. ஆடுறா
2: நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா?

செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இனத்தை இனமே பகைப்பதெல்லாம்

வண்ண மயில்கள் ஆடாது, வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரி.

எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். எங்கே கால் போகும்

சில நாள் தானே சுமைகள் குறைய, சிரித்தால் தானே கவலை மறைய, சில நாள் தானே சுமைகள் குறைய, எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்து விடு, காலம் ஒரு நாள் கை கொடுக்கும் அதுவரை பொறுத்து விடு. நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம், நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற

0: இன்னைக்கு எப்படியாவது உழைச்சி 500 ரூபாய் சம்பாதிக்கணும். வணக்கம் அங்கிள், பார்த்தி இருக்கானா?
1: வாடா வா, உன்னாலதான் அவன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறான்.
0: ஏன் இப்படி எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க.
2: அது கோவில கொடுத்த பூ மாதிரி தெரியலையே.
0: இது கோயில தரல, சாமியார் ஒருத்தர் கொடுத்தார்.
2: எந்த சாமியார்?
0: ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. தலையில தேங்காய உடைச்சிட்டு குறி சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம ஃபேமிலிக்காக வேண்டுறேன், அவர் கொடுத்தார்.
1: சரி சரி, இந்த போட்டோ எல்லாம் பாத்தியா?
0: எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. போங்க அங்கிள், உங்க வயசு என்ன என் வயசு
1: அடிக்கிட்டு போய்கிட்டு. இதெல்லாம் பார்த்திபனுக்கா பார்த்ததுடா? எதையும் பார்க்காமலேயே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். லவ் கிவா?
0: அதை ஏன் கேக்குறீங்க? ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா இருந்தா கூட பின்னாடியே பைக்ல போய் 8 போட்டு காட்டுறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே பிகா போக மாட்டேங்குது.
1: அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு சொல்டா. யாரா இருந்தாலும் சரி, பேசி முடிச்சிருவோம். அனாவசியமா காலத்தை கடத்தாதேன்னு சொல்லு.
0: சரி அங்கிள். என்ன தாத்தா, மறுபடியும் ரிப்பேரா?
2: கிரிக்கெட் மேட்ச் போட்டா ஃபுட்பால் கமெண்ட்ரி வருது.
0: அப்படி வரக்கூடாதே. நான் பாக்குறேன், ஒரு 50 இருந்தா கொடுங்களேன்.
2: எதுக்கு 50?
0: 90 வாங்கத்தான்.
2: என்ன 90?
0: அது உங்களுக்கு புரியாது. கட்டிங்
2: இந்த இருக்கு. கட்டிங்
0: இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங்.
2: ஓஹோஹோ, இந்தா.
0: தேங்க்யூ தாத்தா. அது கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கோம். இந்த பார்த்தீங்களா, விட்டு போயிருக்குது. இது அப்படி சரிப்பட்டோம்னா கரெக்டா தெரியும். எங்க போடுங்க.
2: என்ன தம்பி, ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது.
0: இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா போலீஸ் ஸ்டேஷனே வரும். பெஸ்ட் ஆஃப் லக்.

0: என்னப்பா கால் எப்படி இருக்கு
1: சார்? நாலு நாளைக்கு முன்னாடி கட்டு போட்டு விட்டாங்க சார். உள்ளேந்து ஏதோ சவுண்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார். கர்புரு கர்புருன்னு.
0: உள்ளேந்து கர்புருன்னு சவுண்டா?
1: ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்ட் குடுக்குதோன்னு பயமா இருக்கு சார்.
0: கட்டியார் போட்டுது.
2: அதுவா டாக்டர்? அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வரேன் வரேன். இப்ப என்ன பண்ண போறானோ?
1: சவுண்ட் கேக்குதுங்களா?
2: இன்சல்ட். பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்த கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட. ராஸ்கல், தலகால புரியாம ஆடாதடா. என்ன ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிர்? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் பார்த்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட்.
3: கொலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல்ல தான் சேர்த்து வைப்பா, கவலைப்பா.

0: என்ன
1: தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேன்.
0: அடிச்சிருக்கியா? எப்பமா?
1: நல்ல திங்க் பண்ணி பாருங்க, நாம தூரம்.
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது.
1: அது புடுங்க, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமாறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அதனாலதானடா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா, நீ எப்படியா இருக்க?
1: எங்க ஐயா, நான் அப்படியேதான் இருக்கேன்.
0: சரி,
1: ஆனா என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்களே அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருக, அவங்க அத்தனை பேரும் திடீர் பெரிய ரவுடி
0: ஆயிட்டானுங்க. எப்படி ரவுடி ஆனாங்க? எப்படி ஆனானுங்க? 50 பேர் என்ன தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சுக்க அப்புறம் தான்டா அவங்க ரவுடி ஆனது. பேரு புகழ் பண்டா எல்லாம் நீ பான் ரவின்னு சொன்னியே, அவன் கதையை சொல்ற கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் டிராக் ரவின்னு பேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுகிட்டே வந்தான். வா ரவி, எப்படி இருக்குன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அண்ணில இருந்ததா ஏடிஎம் மூஞ்சிலே பொழிச்சு துப்பிட்டான்னு பேமஸ் ஆனது. அட, அந்த கத்து குத்து கண்ணே, அவன் எப்படி பேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பான்னு பேச்சு வாக்கல அவன்ட்டையும் மாமூல் கேட்டேன். 2 ரூபா தான் கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டா எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன உள்ளடா அப்படி ஓடியும் சாட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
1: அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடி ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன் கத்தி குத்து கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா, மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்காம்பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனா பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்தே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் பொறுக்கும் போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி, அதை விடு. இப்ப ஓம் பழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: என்னத்தையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான், ஃபீல்டுல நிக்க முடியலையே.
0: ஐசி
1: ஜீன்ஸ் கேக்கலாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கிங் ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன் ரானுங்க. அட புல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி, அதையாச்சும் போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நீ நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்னன்னு?
1: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்.
0: ஆகணும்டா, ஆகணும்.
1: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவல்ல.
0: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற?
1: நீங்க ரொம்ப ராசியான ஆரியத்தையா.
0: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் வந்து அடி வாங்கினா ஏட்டி அவக்காண்டி என்ன செய்வே? நீ
1: உத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீட ஆக்கிறான்.
0: நல்ல வண்டாடி. அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா, நல்ல கூட்டமா இருக்கடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன். அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்மு கும்மு நெரிச்சாருவில்ல.
1: ஏனா அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்க வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சானே.

0: கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவரும் கடிக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளவுடா தைரியம் உனக்கு? என்ன அம்மா அம்மா?
1: சும்மா
2: அவன்
0: உள்ள போட்டு
3: பண்ணியா விட மாட்டான்.
1: இந்த பாப்பா அவனை தூக்கி உள்ள போறியே, அதுக்கு ரீசன் கேட்டா என்ன சொல்லுவ?
0: அவன் தான் உங்களை அடிக்க வந்தானே. ஏட்டையா
1: அடிக்கவே இல்லையா?
0: ஆமா
1: இதுக்குதான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும், புரியுதாப்ப?
0: என்னது?
1: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறேன்.

0: வளவளன்னு பேசணும். இப்படி ஊர்த்த முஞ்ச ஊர்த்த பாத்துக்கிட்டா எப்படி? சீக்கிரமா சட்டுப்பட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க.
1: மைனர் குஞ்சு மணி வள்ளிய கெடுத்துட்டான், வழக்கமான தீர்ப்பு தானே. கெடுத்த இவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லன்னா பஞ்சாயத்துக்கு 2000 ரூபாய் அபராதம் கட்டணும். என்ன சொல்றீங்க?
2: ஆமாங்க.
1: சரிதானே?
2: சரிதாங்க.
1: அமிர்தே,
3: என்னங்க இது அநியாயம்? கெடுத்த ஒருத்தி கட்டி வைப்பீங்களா? அப்ப ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னா அவளை கெடுத்துட்டா போதுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க. தயவு செய்து கேக்குறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க.
4: அட பாருங்கல, இப்படி அநியாயம் பண்ணீங்களே, இத கட்டிக்க கொடுத்து வர மாட்டானா?
0: நாட்டாம தீர்ப்ப மாத்து.
4: டேய் சாக்கப்பா, என் பேரன் சூப்பர் சூப்பர். இப்ப சீமையில வந்துட்டேன், உங்களை தூரம் கிளப்ப போறேன்.

0: ஹாய் பாட்டி.
1: ஏ பேரண்டி, நல்லா இருக்கியா?
0: யா, உன் மகன் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஹாய் டாடி.
2: டேய் மகனே, நீ நாளைக்கு தானே ஃபாரின்ல இருந்து வரதா சொன்னேன்?
0: ஆமா டாடி, நான் வந்த பிளைட்ல ஏதோ ஒரு சின்ன கோளாறாம், கவனிக்காம விட்டாங்க போல இருக்குது. பிளைட் அதுவாவே பக்கத்து வயல லேண்ட் ஆயிடுச்சு, அங்க இருந்து அப்படியே ஒரு லிப்ட் கேட்டு வந்தேன். ஆமா, என்ன இவ்வளவு கிரௌட குடி கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க? இவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வாங்கி தர போறீங்களா?
2: தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன்.
0: தீர்ப்பா? எப்ப டாடி லா படிச்சு முடிச்சீங்க?
2: நான் எங்கடா லா படிச்சேன்?
0: அப்ப ஏதாவது சீனியர் லாயர்ட்ட ஜூனியராவது பிராக்டிஸ் பண்ணீங்களா?
2: நான் எங்கடா அதெல்லாம் பண்ண?
0: இல்லனா பெஞ்ச் கோர்ட்ல டவாலியாவது இருந்திருக்கீங்களா?
2: சும்மா இருங்க, பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்தான தீர்ப்பு சொல்லிட்டு வருது.
0: ஓ, என்ன நடக்குதுங்க? என்ன கேஸ்?
2: குஞ்சுமணி வள்ளியை கெடுத்துட்டான்.
0: ரேப் கேஸ். என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
2: வழக்கமான தீர்ப்பு தான்.
0: என்ன
2: கெடுத்து அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். அப்படி இல்லன்னா 2000 ரூபாய் பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டேன்.
0: சபாஷ்.
2: எப்படி
0: வள்ளி, நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற?
3: இது என்னங்க தீர்ப்பு? இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல.
0: மைனர் குஞ்சுமணி, நீ என்ன சொல்ற இந்த ரேப்ப பத்தி?
4: மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே?
0: அப்ப நீங்க தான் இவ்வளவு ரேப் பண்ணீங்க.
4: ஆமா,
0: பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க.
4: கட்டலன்னா 2000 அபராதம் கட்டினா போதும் சொல்லிட்டாங்கல்ல.
0: ஓஹோ, இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க?
4: இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு.
0: அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: ஆமா,
0: உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க?
4: மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது.
0: மைனர் குஞ்சு? பொதுமக்களே, மைனர் குஞ்சு மாத்திரம் இல்ல, வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா?
2: என் தீர்ப்புல தலையிடாதரா?
0: மிஸ்டர் சோத்தப்பன்.
2: சாத்தப்பன்,
0: ஏதோ ஒண்ணு பொதுமக்களே சொல்லிருக்காங்க, என் தீர்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க.
4: பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்க, நம்ம கூட சேர்ந்துக்கிறியா?
0: நான் வில்லனாவே இருக்க விரும்புறேன்.
5: சாரி சார், சாரி சார், சாரி சார்.
0: மைனர் குஞ்சு, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி.
5: சார் சார், கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
5: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
5: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? எப்படி என் தீர்ப்பு?
2: டேய், என்னடா பண்ண?
0: மைனர் குஞ்ச சுட்டுட்டேன்.
2: எங்கடா சுட்ட?
0: அதான் சொன்னேனே.
2: டேய், இது தப்பு இல்லையா?
0: தண்டனைகள் கடுமையானாதான் தப்புகள் குறையும்.

0: ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே, திரும்பா என்ன கல்ல கண்டா இவனை காணும், இவனை கண்டா கல்ல காணும், ரெண்டுமே கிடைச்சிருக்கு. இவனை நான் அடிக்க விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் அந்த கல்ல எப்படி கொடுங்க, நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க.
1: அடிக்கண்ண,
0: இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது, நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு, உங்களதுதான்டா. ஏண்டா
2: என்ன,
0: நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன?
2: 10 லேன்னு சொன்ன.
0: எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க, பளிச்சுன்னு எரியன்னு சொன்ன?
1: எரியலீங்களா?
0: எரியலையாபா, ராத்திரி போற இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும்.
1: உண்மையிலே எரியலீங்களா?
0: இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன்.
1: அண்ணா,
0: அண்ணா, பாட்டி பத்து போறா.

0: வேண்டாம் நாய் அடிக்கிற நாய்
1: உன்னையே
0: நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன், நீ நாய் அடிக்கிற ஏண்டா பிசாசு தலையா கல்லு இருக்கடா.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் MGR படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 4 ஏக்கரவா விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோயில் மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்த பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும்.
1: என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ண கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்தி பாப்போம். குத்த வை, என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல், வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குழச்சு குழச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோனை தின கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு தின்ன இல்ல புள்ள கலரா பறக்கணும். 100 கிராம் குங்கும போய் வாங்கி முடிஞ்சது. நான் வெளியே பறந்து புள்ள, யார் கஷ்டப்படுறது, யார் பேர் வாக்குறது? ஓட்டு தள்ளி
0: பாத்து அடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவு. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு இந்த பயபுள்ள இந்த வயத்துல கடந்திருக்கா? என்ன பத்த ஐயா, ஏன் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன? இங்க கட உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன்.
1: வேணாம்மா வேணாம். என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்து மடியில போட்டு அள்ளிக்க.
0: மெட்ராஸுக்கு போற? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு வச்சுக்க, 10 லேனா சொல்லி அனுப்பு.
1: வேணாம்மா, நான் அந்த கோடாங்க ஒரு 5000 ரூபாய் கிடைக்கிட்டு இருக்கேன், அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன். நீ வச்சுக்க, எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ண உடனே போறேன்.
0: சரி,
1: நீ பாத்தியா
0: என் புள்ள ரோசக்கார அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி, நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பி வைக்கிறேன்.

பிகு அங்கிள், எனக்கு இதை சொல்லுங்க. அங்கிள் அங்கிள், பிகு அங்கிள், எனக்கு இதை சொல்லுங்க. தூங்காமே தான் ஜோரா கேட்பேன், யானை ரொம்ப தான் பிடிக்கும்.

அங்கிள் அங்கிள் பிக்குள் அங்கிள் எனக்கு அது ஜோடிதான் தூங்காமேதான் ஜோராக்க.

0: देखो क्या
1: என்னடா திங்கிங்? ஓ நாயே, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த டீயே உத்து பாத்துட்டு இருக்கிறியே, இவர் பெரிய கேடி நாயுடு, சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு.
2: அதுலண்ணே, இந்த டீய எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு
1: இருக்கேன். இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும்.
2: குடிச்சிட்டீங்களாண்ணே?
1: ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு, எழுந்து போனாயே.
2: குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா.
2: அதுல ஒரு பள்ளி விழு நடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்ன பள்ளி விழுந்த டீய குடிச்சா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே? அப்ப நீங்க செத்து போயிருவீங்களாண்ணே? நோ ப்ராப்ளம்.

ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

0: அடியே, அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல.
1: ஆமாமுங்க.
0: ஏ வா. ஏ பண்ணு பையா, உன் பேர் என்னடா?
2: ஏ பஃபன் கோட், என் பேர் அருண்.
1: அட நம்ம ஊர். யாங்கனே தனியா வந்திருக்கற? கொன்ற கூட ஆறு மரலியா?
2: என் கூட சித்தப்பா வந்திருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க ஆப்பிரிக்கால இருந்து வரீங்க?
0: கத்திரிக்கால இருந்து வர்றாங்க. ஏண்டா எங்களை பார்த்தா இந்தியாவுல இருந்து வந்த மாதிரி தெரியலையா?
2: ஏயா இப்படி அசிங்கமா டிரஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்கறீங்க?
0: இந்த மாதிரி பல்ல இருந்தா இந்தியா பேர் கெடாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன்.
2: எங்க தட்டி பாரு,
0: அரஞ்சிடுவேன்.
1: அட ஏனுங்க, நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைட்ட சண்டை போட்டுட்டு வாங்க. போலாம்.
2: போயா நீயும் ஷட்டும்.
0: போடா நீயும் பல்லு.
1: வாங்க போலாம்ன்ற
2: சித்தா போயா.

0: என்ன அந்த தவுல்கார ரொம்ப துள்ளுறா, அந்த தவுல் நாம நீ ஆட முடியாதா?
1: அட நீங்க ஒண்ணு ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் ஆடுவேன், அந்த தவுல் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும்.
0: ஒரு சின்ன ஜெரிசுக அப்படி இப்படி இருக்கும் கண்டுதான் ஒதுக்கிற முடியாதானே, வைக்க போடல கூட நாய் மாதிரி.
1: அவன் சொல்றா அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு, அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான்.
0: நம்ம சத்தார் பாய் புரட்டா கட்டையில கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஏற்படுமா?
1: அவன் அப்படித்தாங்க கத்துவான்.
0: சரியான மாவு பாய,
1: மாவு பாய் இல்லங்க மாங்காய் மடையன்.
2: நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சி நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கான்.
0: ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடுவு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் டெய்லி போயிடுறேன்.
1: அப்படியெல்லாம்

0: கூட மூஞ்சி அடியுது. ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சில இன்னும் நான் 8 நிலவடி ஆசிட்டு ஊத்துறது? ஆசிட்டு உண்டான மரியாதையை கெடுத்துட்டேடி. ஏண்டி தகர டப்பாவில பெயிண்ட் அடிச்சு அதை இவர் தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா?
1: என்னடே நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல, வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா ரெண்டு கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்?
2: என்னடா
3: அண்ணே,
0: என்ன
3: என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
0: ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.

0: புன்சாமி, புன்சாமி, புன்சாமி,
1: மச்சா, யாரையுமே காணோம்.
0: அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா?
2: முன்சாமி?
3: முன்சாமி,
0: முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வல்லியாண்டி,
1: அப்படி
0: யாரும் தெரியலங்கிறாங்களா? முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா?
4: வாட்
2: அக்கா, முன்சாமி பாத்தீங்களா?
0: அக்கா வா, முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது?
1: எங்க வருது?
0: அர்ச்சி நிறுத்தி, இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெருவு பிச்சை எடுப்பு போட்டுருக்க.
1: யாராப்புல என்ன விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆளு வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மாச்சா.
0: சப்பானு வேண்டான்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுட்டே. முனுசாமி
4: தொலைஞ்சானுங்க இந்த தத்திர பசங்க.
0: முனுசாமி,
5: ஓ நீ தான் முனுசாமியா?
0: நீ
5: நான் தான் அவங்கள ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி.
0: ஓ நீ தான் முனுசாமியா?
5: இதான் முப்பத்தாளா?
0: இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான்.
5: எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே.
0: இது மயில்சாமியா?
5: வேற என்னது?
0: யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசி இருக்கா?
5: விதி, ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இருக்கணும் நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி?
0: ஏன் வேட்டி வைக்கிற?
5: இந்த வேட்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா?
0: கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டா.
5: பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி?
0: யார் போட்டா? ரெண்டு சேகப்பு சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான்.
1: நான் அங்கேயா சொன்ன வேண்டாம் கேட்டியா?
5: பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது.
0: ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வச்சிருக்கேன்.
5: மயில்சாமி, நம்ம ஜப்பான சுத்தி பாக்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா,
0: வாடி போலாம்.

0: சொல்லடிச்சிட்டு
1: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு.

தாக்கிட்டா தீமி தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நத்தனமே சிவ கவசம் நடராஜ பாதம் நவரசம்.

0: பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி குடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்துருக்காரு பாரு.
1: ஆமா
2: போடா.
0: ஆ ஏண்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சலிப்பா இருக்குதா உனக்கு?
2: அதுலடா மனோ, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் கிஃப்ட் தருவாங்க, மாப்பிள்ளையே பொண்ணு கிஃப்ட் தந்தா
1: என்னடா சொல்ற?
2: ஆமாண்டா, சத்யாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு அஸ்தலா நினைச்சேன், ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையே.
0: கமலே விடு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க மூன் டிவில இருந்து வரோம். 2003 ஃபிகர்கள்ன்ற தலைப்புல ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அது விஷயமா சில கேள்விகள். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா?
3: இந்த வெயில்ல வந்து கேள்வி கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும்.
0: பின்ன இதுக்கா ஏசி ரூம் போட்டா அதெல்லாம் கேட்க முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ.
3: எஸ்.
0: ஆஹா, சிங்கார சென்னை நீ ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது.
3: ஏ,
0: உங்கள மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே. செல்லம் ராஜாத்தி, கதவை
3: திறடிமா.
0: ஓ சாரி மேடம், நான் வீடு மாறி வந்துச்சேன்.
3: ஐயோ என்னங்க, விளையாடாதீங்க, உள்ள வாங்க.
0: ஓ நீதானா, எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சோறுகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன போத்தீஸ்க்கு வழியில் நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க?
3: என்னங்க, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்க போது நான் எதுக்கா உங்க மேல எரிஞ்சு விழணும்?
0: என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது, சஸ்பென்ஸ் வச்சு பேசுறீயே.
3: நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க.
0: என்ன
3: டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தது ஏங்க என்கிட்ட சொல்லல?
0: டிவி, ஆமா வேலை பார்த்தேன்.
3: சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்டு மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா.
0: சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு.
3: என்னங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சது ஏன் கிட்டதான் முதல்ல சொல்லிருக்கணும்.
0: சொல்லிருக்கணும்டா. இருந்தாலும் ரபி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீ தான் பாத்துக்கணும்ட்டாரு. என்னால ஒன்னும் செய்ய முடியல. மொத மாச சம்பளக்க வர வாங்கி உன் கையில குடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் நினைச்சேன். பொம்பளைக்கு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க தெரியல.
3: இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி
0: தரேன். எனக்கு இன்பமா அதிர்ச்சியா இருக்கே. என்ன படுக்கையில பூ?
3: இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் நைட்.
0: சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்?
3: இல்லங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும், உட்காருங்க.
0: இப்பயாவது என் அருமை உனக்கு புரிஞ்சுதே. அப்படியே ஒரு 2.5 டன் ஏசியில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டுனா நல்லா இருந்திருக்கும்.
3: அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே வாங்கிட்டா போச்சு.
0: ஆமா ஆமா, 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது, முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி, நான் போய் பாக்குறேன்.
3: இருங்க, இனிமேல் இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன்.
0: அப்படியா, போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா?
3: உங்களுக்கு யார் வேணும்?
4: இது மனோ வீடு தானே?
3: ஆமாங்க.
4: ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகைக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு.
3: வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல எல்லாம் வேலை செய்யறாரு.
4: இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாருமா டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
3: நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க.
4: ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லனா நடக்கறதே வேற. மூஞ்ச பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறாரு.
0: யார் வாசல்ல?
3: கடங்கார.
0: வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவொடனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான்.
3: அதேதான் நானும் சொன்னேன்.
0: ஜிலேபி சாப்பிடுற
3: இருக்கட்டும்.
0: லாடோ
3: அப்புறம் அப்புறம்.
0: என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீயே? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது, அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கண்ணமா பேட்டை எஃபெக்ட்ல நாருது, என் மூடே போகுதுடா.
3: உங்க சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போது.
0: பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு முறைச்சு பாத்து, இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற, அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது.
3: இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க?
0: ஒரு முத்தம் கூட
3: நெத்தில கொடுக்கட்டா?
0: நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு ஓகே. என்னடா செல்லம், மாங்க அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறியே.
3: குறிதான் வைக்கிறேன்.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொலைச்சிட்டு இருக்கேன்.
1: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க.
0: என்னடா
1: இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் எப்படி எரியுது?
0: அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோமிட்டி தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது.
1: இதுல எப்படி ஏறியே போங்க. என்ன இதுல உடைச்சு விட்டீங்க?
2: ஏங்க, இங்க ஆளினா அழகராஜா கடை எதுங்க?
1: இதுதான்.
0: அது நான் தாங்க.
2: என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்டர் மேக்ஸ் லைட் வேணும்.
0: பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா?
2: ஆமாங்க.
0: இந்த பந்தல்லாம் கொளுத்தி கூடாதுங்க.
2: பந்தமா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்க.
0: அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் கொடுக்கறது இல்ல, கூட வச்சிருக்கிறதுக்கெல்லாம் லைட் கொடுக்கறது இல்ல. போமா.

0: எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூட மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துடுவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நாம் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். நீங்க செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா.
1: இந்த கருமன் இந்த அடி அடிக்கிற
2: இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்கிட்ட நாலு சாச்சாத்தானா?
0: அரு, நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தான் அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா
2: என்ன
3: இவங்க வரல,
1: என்ன மாட்டி விடுவாங்க.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு வேலை.
1: பொதுவா இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: என்ன சொல்ல வரேன்னா?
1: நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். I love you தானே?
0: இல்லையே.
1: இல்லையா? வேற என்ன சொல்ல வந்தீங்க?
0: நான் சொல்ல வந்தது இருக்கட்டும்ங்க. நான் இல்லவே தான் சொல்ல வந்தேன். உங்ககிட்ட யார் சொன்னது?
1: இல்லனா விட்டுங்க.
0: அத எப்படிங்க விட முடியும்? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் கூப்பிட்டேன். அது என்னன்னு சொல்றதுக்குள்ள அது I love you தான் நீங்களே அப்படி நினைச்சுக்கலாம்.
1: இது பாருங்க, வீணா ஆர்கியுமென்ட் எதுக்கு? சொல்ல வந்தத சொல்லுங்க, இல்ல நான் போறேன்.
0: சொல்ல வந்தத தான் சொல்ல முடியல. அப்படி பண்றீங்களே.
1: என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
0: நான் உங்களை போட மாட்டேன். எனக்கு ரீசன் தெரிஞ்சாவணும். எதை வச்சு நான் I love you தான் சொல்ல வந்தேன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. டெல் மீ, ஹவ் could you think I was going to say I love you?
1: ஓகே. நீங்க என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிங்களா? இல்ல.
0: ஆமா. ரோட்ல நடந்து போற பொண்ணு தனியா பேஸ்ட் பண்ண யாருக்கு தான் சிரிப்பு வரது?
1: ஓகே. என் கம்ப்யூட்டர் புக்ல டென்ஷன் வேணாம் எழுதி வச்சது நீங்க தானே?
0: ஆமா, நான் தான். நான் என்ன I love you னா எழுதி வச்சேன், டென்ஷன் வேண்டாம் எழுதி வச்சேன். I love you எங்க இருக்கு, டென்ஷன் எங்க இருக்கு, அதுக்கு எதுக்கு எனக்கு சம்பந்தம்?
1: நீங்களும் என்ன மாதிரி காதுல வாக்மேன் வாட்டிட்டு.
0: ஹலோ, வாக்மேன்ங்கிறது உங்களுக்கு மட்டும் கண்டுபிடிக்கப்படல, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தெரிஞ்சுக்கங்க.
1: என்ன என் கூட ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா?
0: யாரு? நான் ஃபைட் பண்றேனா?
1: இது பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் இப்படி தான் சொன்னாங்க.
0: எப்படி?
1: I love you னு.
0: அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க?
1: அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்.
0: ஏங்க, உங்க மனசு உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப அழகுனா சரி, உங்க மனசு உங்களை பத்தி எப்படி வேணாலும் நினைச்சுங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ரோட்ல போற வர பொண்ணுங்க பார்த்து I love you I love you சொல்ற லோஃபர் மாதிரி தெரியுதா? I'm not that kind.
1: Then what kind are you?
0: டேய், எங்க ஓடாதீங்க. நீங்க மேல மாட்ற.
2: நீ
0: டேய், நீ விக்கி தானே?
2: நீ சிவா இல்லன்னு மட்டும் சொல்லிடாதரா.
0: டேய், நான் சிவா தான்டா.
2: சிவா மை ஃப்ரெண்ட். யார் இந்த பையன்? ஓ, பொண்ணு.
0: எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? என்னடா ஆள் அம்ஜத்க மாதிரி இருப்ப, இப்ப எப்படி
2: ஆயிட்டேன்? என்னடா பண்றது, நாலு குழந்தைகள் ஆயி போச்சு, அப்புறமா ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன், குடும்பம் பெருத்து போச்சு, நான் வத்திட்டேன். ஆமா ராஜா, டேய் நீ எப்படா இருக்க, உனக்கு எத்தனை குழந்தைகடா?
0: எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
2: என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் பத்து குழந்தைய பிறந்திருக்கணும் மேடம். பத்து அவங்க கேட்டுட்டாங்களே. சரி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா?
0: இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க.
2: எப்படிடா, என்னடா ஆச்சு?
0: சோனா போயிட்டா?
2: போ சோ, கேக்குற என்னாலயே தாங்க முடியலையே. நீ எப்படிடா? இந்த பாரு, ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். இந்த இது என்னுடைய பால் கார்டு, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. டிரைவிங்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வந்துடணும். பல மீட்டர்ல பேசணும்டா. சிஸ்டர், நான் வரேன். ஏப்பா, ஹோட்டல் சோழாவுக்கு இப்படி போனா போலாமா?
0: போலாம்.
2: எனக்கு அங்க வேலை இல்லை, நான் இப்படியே போறேன்.

தகதாம் தகதாம் தாம் தின் தாம் தகதாம் தகதாம் தாம் தகதாம் தகதாம் தாம் தகதாம் தகதாம் தாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் த

0: உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொன்னுட்டீங்களடா.
1: இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராறு.
0: என்னடா சொல்றீங்க
1: தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம்
0: பண்ணிக்கிட்டாங்க.
1: இவங்க வழக்கப்படி
0: எரிக்கணுங்க,
1: புருஷன் வழக்கப்படி
0: புதைக்கணுங்க,
1: இதனாலதான் கோஷ்டி தகராறு.
0: ஆட பதர்களா, இப்பெல்லாம் கட்டையை போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேணாண்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது, அதுல ட்ரேல பாடியை வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எழுதுடா பாடிய, எங்க அந்த மியூசிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற?
1: செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல.
0: மகன் எப்ப வருவான்?
1: தெரியாது.
0: ஏன் தெரியாது?
1: அவர் பொண்ணோட ஓடி போயிட்டான்.
0: ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அனாத பாடியா?
1: ஆமாயா,
0: ஆள் இல்லாத அனாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான் கூட வருவான். மியூசிக் யாரு? இந்த ஜுனூன் சேட்.
2: இந்த அம்மாவுக்கு நீ பெத்த பையனா இல்ல பெத்த பையனா?
0: இந்த அம்மாவை இப்ப தத்து எடுத்திருக்கிற முத்து பையன்.
2: அப்போ புடி இந்த பத்திரத்தை.
0: தேங்க்யூ சேட்ஜி. என்ன இதெல்லாம்?
2: இது உங்க ஆத்தா வீட்டு மேல வாங்கிருக்கிற 50,000 ரூபாய் கடன். இது நெல்த்து மேல வாங்கிருக்கிற 30,000 ரூபாய் கடன்.
0: அடி பாவி,
2: பணத்தை கொடு, பணத்தை எடு.
0: நீ ஆள உடு.
2: ஏய், இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா.
0: போடாம்.

0: ஹலோ, நான் தான் கல்யாணசுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்டர் என்னாச்சு?
1: எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடைகளா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா?
2: அண்ணே இந்த நே காபி
1: பாடா. என்ன நாலஞ்சு நாள் ஆளை காணா?
2: எனக்கு திடீர்னு
3: கல்யாணம் முடிஞ்சு போச்சு.
1: கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. உனக்கு என்னடா வயசு?
2: 14.
1: 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. எத்தனை பொண்ணு பாத்தீங்க? இது எத்தனை பொண்ணு கட்டின? நீ
2: நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலண்ணே. ஒன்னே ஒண்ணு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. ஒண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணே.
1: ஆமாடா,
2: சில தர்த்தரம் பிடிச்ச உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கத்திரிக்க?
1: பாருங்க அநியாயத்தை, வேலைக்கார முதற்கொண்டு நீ முத்திரை கத்திரிக்கான்னு சாட வச்சுட்டு போறாயா? இதெல்லாம் எனக்கு வேணும்டா.

0: என்ன
1: வேலை வெட்டிக்கு போகிற வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து இருக்கிறமான் தெரியுது. நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் மாமா எனக்கு கௌரவம் தான் பெருசு, உங்க மீன் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படின்னு சரண் எந்திரிச்சு போக வேண்டாம்.
2: அது எப்படி சர்றன்னு போயிட முடியும்? அக்கா வாழ்க்கையும் பாக்கணுமா இல்லையா?
1: அக்கா நாங்க தட்டிலே உட்காந்து இருக்கா.
3: சக்தி எங்க நீங்க அவனை வம்பு கேக்குறத விட்டுட்டு பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன்.
2: மீனை பிடிச்சது நானு, அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க.
1: போடு போடு போடு போடு சென்டர்ல இருக்கா அந்த பீசவி கரைக்குற பிடிக்கிறாய்.
2: நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு
4: இருக்கேன். ஆமா ஆயத்தோட வடியுது,
2: அடைஞ்சிருச்சா
4: திங்கிறதுக்குனே அலையுதியே.
1: அடடா கலரும் ஷேப்புமே அள்ளிக்கிட்டு போத, பாப்ல சாப்பிடுற.
2: தட்டத்தான் சாப்பிடணும்.
4: அம்மா இன்னொரு பீஸ்மா.
1: ஸ்மெல் வேற தூக்குற. லட்சுமி வர வர சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம்.
2: ஆமா மகளே காப்பு செஞ்சு போட போறா.
1: கூப்பிடுற
2: சமையல் செஞ்ச கைய இது பரமாரி காப்பு போற கை வந்துகிட்டு இருக்கு. நல்ல டிசைன் வாங்கி போடுங்க.
1: என்ன லட்சுமி சொல்ற?
5: ஆமாங்க மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமக தான்.
1: இவ்வளோ
5: சரி
2: போங்க. எல்லா மீனும் நானே சாப்பிட்டு போறேன்.
1: பெண்ணப்பேய் எவனாலும் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது.
2: எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்கின இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திங்காம இங்க கொண்டாந்துருக்கு. நம்ம புத்தி செருப்பான அடிக்கணும்.

0: பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: என்ன
2: என்ன,
1: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணுமில்லையே.
1: ஒண்ணு இல்லன்னா ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கையை நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

முட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தப்பு நான் ஒத்துக்கு நப்புனா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ.

0: மறந்து போச்சு பள்ளிக்கூடத்தில் மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும். நம்மள
1: வாழ்க்கையே
2: என்னங்க
1: மாமா, இவர் தான் எங்க வீட்டுக்காரரு.
2: அப்படியா?
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: என்னங்க, இவர் எங்க சொந்தக்காரரு, எனக்கு மாமா முறை வேணும்.
2: இவரை நான் பாத்துருக்கேன். எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க?
0: என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல.
2: கல்யாணத்துக்கே நான் வரலையே. எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன். இப்பதான் வந்தேன். வந்ததும் பாத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன்.
1: மன்னாரன் கம்பெனில மேனேஜரா இருக்காரு மாமா.
0: இவன் என் சிநேகிதன், அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கான்.
2: என்னது என்னது? மன்னாரன் கம்பெனிலயா?
0: ஏன் இருக்கப்படாதுங்களா
2: மாப்பிள? உங்க கம்பெனில முக்கியமான வியாபாரம் எது? எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்.
4: நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க?
2: என்னப்பா இது, ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே.
4: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கா?
0: அதை பத்தி நமக்கு என்னடா, நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா.
4: அங்க ராஜமன்னார் சார்.
2: சரி சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்.
4: அட்ரஸ் சம்பத்து, அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். வர்றேங்க.
1: மாமா காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க.
0: ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து.
4: ஓஹோ, கடைசியில என்னையும் இல்ல சந்தில நிறுத்தி விட்டா. நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. மூச்சு.
2: மாலினி, உன் புருஷங்கிட்ட ஏதோ குழா இருக்குது, அதை கவனிமா, நான் வர்றேன்.
1: சரி மாமா சரி. இந்த பாருங்க, தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க
0: போறேன்.
1: நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க.
0: ஐயோ, நான் உண்மையை சொல்லிடுறேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத கூட்டாத.
1: வேலையில இல்லையா? என்ன பாத்து சொல்லுங்க, நிஜமா வேலையில இல்லையா?
0: உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமே சொன்னேன்.
1: அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு.
0: அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான், நான் போக முடியலையே.

0: சுருதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும். இந்த ஊரில் பல பேரை பார்த்து
1: புட்டேன்.
0: சபாஷ். நாவீரசூர
2: நாவீரசூர
3: அடிக்கதுவா?

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும் துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
2: யாரடா டா போடுறீங்க?
1: யாரடா போடுறீங்க?

0: இந்தாங்க என் ஜாதகம். ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு சொல்லுங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணம் ஆகாதவங்களாம் உங்க கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்தா டப்பு டப்பு டப்பு டப்புன்னு கல்யாணம் ஆயிருந்தாமல்ல.
1: பேரு கல்யாண சுந்தரம்.
0: ஆமாங்க.
1: அப்பா பேரு ஆறுமுகம்.
0: ஆமா.
1: அம்மா பேரு முனியம்மா.
0: கரெக்டா சொன்னீங்க.
1: அக்கா ஒருத்தர் இருக்காங்க. வயசு 47.
0: கரெக்டா சொன்னீங்க.
1: பேரு காயத்ரி. அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான்.
0: ஆமா.
1: பேரு கௌதம்.
0: கௌதம் கௌதம்.
1: வயசு 27.
0: ஆமா ஆமா 27.
1: உன் வீட்டு விலாசம் சொல்றேன் கேட்டுக்கோ.
0: சொல்லுங்க.
1: 3வது குறுக்கு தெரு லேக் ஏரியா வள்ளுவர் கோட்டம் எதிர்புறம்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: டோர் நம்பர்
0: ஐயோ
1: 13 புதுசு 32.
0: ஆமாங்க.
1: மேல சொல்றேன் கேட்டுக்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கிருக்க.
0: ஆஹா அடாடாடாடாடாடாடா ஐயா, நீங்க என்னையா ஜோசியர். ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களையா? எப்படியாது
1: ரேஷன் கார்டு கொடுத்தா வேற என்னத்தடா சொல்ல சொல்ற?
0: ரேஷன் கார்டா?
1: பின்ன ஜோசியர்ட்ட வரும்போது ஜாதகத்துக்கு பதிலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கியே, உங்களுக்கு எல்லாம் எப்படா கல்யாணம் நடக்கும்?
0: ஐயா தப்பு நடந்து போச்சியா? கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்கயா.
1: உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியாவில் இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது.